0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले हैं।
1: എന്റെ പേര് ബാലൻ. ഞാൻ എറണാകുളം ജില്ലയില് വിളവ് ഇൻഷുറൻസ് കൊണ്ട് വ്യതിയാനം കൊണ്ട് വളരെ നഷ്ടങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട്. പ്രധാനമന്ത്രി ഇതുകൊണ്ട് വളരെ ഗുണം ചെയ്യുന്നുണ്ട്. കാലാവസ്ഥ വ്യതിയാനം കൊണ്ട് എനിക്ക് കൃഷി നഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്. പ്രധാനമന്ത്രിയുടെ സ്കീമിൽ നിന്ന് എനിക്ക് 38,000 രൂപ കിട്ടിയിട്ടുണ്ട്.
2: ഖാരിഫ് വിള ഇൻഷുറൻസിനായി ഉടൻ രജിസ്റ്റർ ചെയ്യുക.
3: ബാങ്ക് ശാഖ, ഇൻഷുറൻസ് കമ്പനി, അഗ്രികൾച്ചറൽ ക്രെഡിറ്റ് കമ്മിറ്റി, ജനസേവ കേന്ദ്രം എന്നിവിടങ്ങളിൽ ബന്ധപ്പെടുക.
2: വിള ഇൻഷുറൻസിനെ കുറിച്ചുള്ള കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി ഹെൽപ്പ് ലൈൻ നമ്പർ 1447 വിളിക്കുക.
4: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർജി ഹീര ഓൺ അഹല്യ FM.
5: வணக்கம், வெல்கம். இது அஹல்ய FM and this is RJ Hira with you. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ஒரு ஸ்பெஷல் சவுண்ட் இருக்கு. டும் டும் டும், இந்த சவுண்ட் கேட்டாலே எனர்ஜி வந்துடும்ல. இது ஜஸ்ட் ஒரு ட்ரம்மோட சவுண்ட் இல்ல, இது பறை. பறைனா என்ன? ஒரு ட்ரெடிஷனல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா கொஞ்சம் ஹிஸ்டரிக்குள்ள போனா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட விட ரொம்ப பெருசு. ஒரு காலத்துல மொபைல் இல்ல, போன் இல்ல, நியூஸ் பேப்பர் இல்ல, அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் மக்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? பறை அடிச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஊர்ல ஒரு முக்கியமான இவெண்ட், ஒரு செலிப்ரேஷன், மக்களை கேதர் பண்ண பறையோட சவுண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. So parai was not just music, it was communication, it was celebration, it was part of community life. Inniki technology evlo developed aayichu paarenga. Oru WhatsApp message la nama 100 perku information send pannidala. Ana andha kaalathila oru parai beat ku oru whole community respond pannirukku. Adu evlo powerful sound. Inniki parai patti pesumbodhu adoda history mattum illa, music, folk traditions, cinema, women performers, modern revival nu neraya interesting stories irukku. So inniki nama andha beat a follow பண்ணலாம். ஒரு ஓசை பல 100 வருஷங்களோட ஒரு பயணம். So are you all ready? So இப்ப நாம நாடோடிகள் படத்துல இருந்த ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி வருவேன். இது அஹல்யா FM and this is RJ Hira with you. Stay tuned.
6: என்னன்னா முன்ன இப்படி எழுதிட்டு இருக்கே, நன்ன கண்ண மூடி குத்துங்க.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. പര പത്തി പേസുംബോദ് മ്യൂസിക് മറ്റും പേസിനാ കംപ്ലീറ്റാ ഇരിക്കാതെ, ബിക്കോസ് പര ഇസ് ക്ലോസ്ലി കണക്ടഡ് വിത്ത് തമിഴ് ഫോക് കൾച്ചർ ആൻഡ് കമ്മ്യൂണിറ്റി സെലിബ്രേഷൻസ്. ഒരു ടെമ്പിൾ ഫെസ്റ്റിവൽ ഇമാജിൻ പണുങ്ക, ഫുൾ ഓഫ് ലൈറ്റ്സ്, പീപ്പിൾ എല്ലാരും ഗ്യാദർ ആയിരിക്കാങ്ക, പ്രൊസെഷൻ വരുത്, ആൻഡ് സഡൻലി ഡൂം ഡൂം ഡൂം അന്ത ബീറ്റ് സ്റ്റാർട്ട് ആണ ഉടനെ അറ്റ്മോസ്ഫിയറേ മാറിടും. പീപ്പിൾ ഓട്ടോമാറ്റിക്കലി റിതംക്ക് മൂവ് ആക ആരംഭിച്ചിടുവാങ്ക. പര പെർഫോമൻസസ് ഫോക്ക് ഡാൻസസോടെ കൂടെ കണക്ട് ആകും. കരകാട്ടം, ഒയിലാട്ടം മാതിരി ട്രഡീഷണൽ പെർഫോമൻസസ് നടക്കുമ്പോൾ പെർക്കഷൻസ് മ്യൂസിക് gives that extra energy. Actually, in our traditional arts, music is not just background. It comes part of the performance itself. Dance or a movement, rhythm, festival, energy, community, togetherness, idellam music create pannadhu. And the sense la para romba special, because ore performer individually mattum play pannala, audienceum and the rhythm kulla involve aagiranga. അതിനാല தான் லைவ் பர பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது ஸ்பீக்கர்ல சாங் கேக்குறது விட ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ டோன்ட் ஜஸ்ட் ஹியர் இட், யூ ஃபீல் இட். அந்த வைப்ரேஷன் பாடிக்குள்ள ஃபீல் ஆகும். சோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பர பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது ஜஸ்ட் நைஸ் பீட்னு சொல்லாம அந்த பீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கல்ச்சரையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், பட்ட நடிச்சா பறைன்னு ஒரு ஆல்பம் சாங் இருக்கு. சோ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அஹல்ய எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே ட்யூன்ட். குரு குரு திகள் தெரி தெரி திகள் மொழி ரெண்டு பறையடி அடி அடி.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മ തമിഴ്നാടോട് ഫോക്ക് ആർട്സ് പറ്റി പേസുംബോദ് വൺ തിങ് ഇമ്മീഡിയറ്റ്ലി കംസ് ടു മൈൻഡ്, റിതം. അந்த റിതംக்கு பறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரகாட்டம் பாத்திருப்பீங்க, ஆர்டிஸ்ட் ஹெட்ல கரகம் பேலன்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. ஒயிலாட்டம்ல கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ஸ், தேவராட்டம்ல பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். இப்படி பல ஃபோக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பர்கஷன்ஸ் கிவ் தி எனர்ஜி. இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெர்ஃபார்மர் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, பறை பீட் வருது, பீட்டுக்கு பாடி மூவ் ஆகுது, ஆடியன்ஸ் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சடன்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோல் க்ரௌட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுது. தட் இஸ் த பவர் ஆஃப் ரிதம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ் என்டர்டெயின்மெண்ட். மெனி ஆஃப் தம் கேரி ஸ்டோரிஸ் அபவுட் வில்லேஜ் லைஃப், ஃபார்மிங், celebrations, beliefs and community. So parayoda sound and the larger folk culture oda ore part. Innikku nama concert la electronic drums, DJ beats, digital music na neriya technology use pandrom, ana ore simple traditional instrument naturally create pandra and the raw energy adukku ore separate charm irukum. So old doesn't always mean outdated. Sometimes old traditions just need a new platform, and the new platform da innikku paray artists create pannittu irukanga. So ippo aadi seven adicha parayada appdin ore super ஹிட்டான சாங் தான் நாம கேட்க போறோம். இது அகல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி.

குடி சேர்த்து சொல்லும் பறை அறை வாங்கி அறை நம்மை சூழ்ந்திருக்கும் கரை விலக அறை நம்ம காட்டமேட்ட நாட்டை எல்லாம் கலையெடுத்த பறை இந்த பாட்டை கேட்டா விலகிடுமே நீங்க போட்ட திரை.

0: மற்றும் பூமியை யாலட்டும் போர்க்களம் எங்கிலும் பூக்களை பூக்கட்டும்.
1: இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹ்லி எஃப்எம். வெல்கம் பேக் மக்களே. பறை பத்தி பேசும்போது இன்னைக்கு நடக்கிற ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்சை டெஃபினெட்லி மென்ஷன் பண்ணும். விமன் ஆர் டேக்கிங் த பறை ஸ்டேஜ் 2. ஒரு காலத்துல சில ட்ரெடிஷனல் ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு ஜெண்டர் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலேஜ் கேர்ள்ஸ், யங் விமன், ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மர்ஸ்னு நிறைய பேர் பறையை லேர்ன் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் பியூட்டிஃபுல், பிகாஸ் ஆர்ட்டுக்கு ஜெண்டர் என்ன, டேலண்ட் இருந்தா போதும். ஒரு கேர்ள் பறை எடுத்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவளோட கான்பிடன்ஸ் மட்டும் இல்ல, அவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க இன்னும் பல கேர்ள்ஸ்க்கும் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நாம கூட இதை லேர்ன் பண்ணலாமே அப்படின்னு தோணும். அண்ட் தட்ஸ் ஹவ் ட்ரெடிஷன் க்ரோஸ். இன்னைக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கல்ச்சுரல் குரூப்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பர ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ பர இஸ் நோ லாங்கர் சம்திங் வி ஒன்லி சீ இன் பர்டிகுலர் செட்டிங்ஸ். இட்ஸ் பிகமிங் சம்திங் யங் பீப்புள் ஆக்டிவ்லி லேர்ன், பெர்ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித். ஸோ ட்ரெடிஷனல் ரிதம்க்கு மாடர்ன் பிரசன்டேஷன்ஸ் வரும்போது a new generation gets connected. Culture preserve பண்றதுனா அந்த கிளாஸ் பாக்ஸுக்குள்ள வச்சுட்டு பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, யூஸ் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது, பாஸ் இட் ஆன், அதுதான் ரியல் ப்ரிசர்வேஷன். ஸோ இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். அடடா பறைன்னு தமிழ் ஃபாக்ஸ் சாங் தான் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ கீப் லிஸ்னிங் டு அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

0: என்ன பீமராஜ், என்ன அந்த பைய இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்னதான் இருந்தாலும் பெரிய வீட்டு சாவு இல்லையா, பாத்து கூட்டிட்டு போங்கயா.
1: உங்களுக்கு யார் தப்பாட்டன்னு பேர்
2: வச்சிருக்கீங்க?
1: நீங்க தான் சரியான ஆட்டம். நீ ஆடி மிஸ்டர் நாட்டுபால் சிங்கர், கம் யூ ஸ்டார்ட் தி மியூசிக். ஹா

எம்புடுவே அப்போ சவ்வாய் இழுக்கிறியா, நாலு கொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல, நீ சந்தோஷமா பாடு, நிம்மதியா போவாப்ல. சரி தம்பி.